முஷ்ரிகான்சலா கவினாதி போய்காய அபூ தாலிப் பசி வரிசினா முஷ்ரிகான்சலா ஹோ அபூ தாலிப் பசி வரிசினா.